மற்றும் பட்டப் பிசோ ஐ பாரத் சா ஒரு பாரத் சா செகுண்டாக்கி பிசோ பட் ரேஸ் குரா அம்பர் டைம் டைம் ஏய் சகா வைத்து உகசோட்டி பிப்பிரடா குரா அம்பர் டைம் வைரி தங்கிரோன் வைரி டேஜ் அச்சி ஒரு சோஃப்டாச்சி வாட் பேபிச்சி ஐன்னா சக்குடாச்சி குட்டி சக்குருவாது சகா tasochona munagarwadzo anthuka baby anenge ari masase kurwadziwa masase kurwadziwa arikuitika inotambika